தா தா தெடுக்கிட்டு துண்ணா தா தா தெருக்கிட்டு துண்ணா தெருக்கிட்டு தா தா தெருக்கிட்டு துண்ணா தா தா தெருக்கிட்டு துண்ணா தெருக்கிட்டு தா தா தெருக்கிட்டு

ததா திருகிருதா திருகிரு திருகிர துண்ணா திருகிரு திருகிர துண்ணா ததா திருகிரு துண்ணா திரு ததா திருகிருதா ததா திருகிட்டு துண்ணா ததா திருகிரு துண்ணா திரு ததா திருகிருதா திருகிரு திருகிர துண்ணா திருகிரு திருகிர துண்ணா ததா திருகிரு துண்ணா திரு ததா திருகிருதா ததா